நான் சார்ச்சோலோ தேவோ பீட்டர் ரஷி ஆத்மியோ நே புனி கட்டு டிகோ கட்டி அண்டி தேங் ருமோன் Taler malesiki budo iatnyo ni punika mungung.